0: தத்துவையே குழுபட்டு விசி பாக்கட்டு அதிக சங்கியாவுக்கின் சம்பந்தவித்த ஜாத்தியந்தர முல்தென்கே ஜாய்காத் விஜயா
1: சத்தியந்தே சுமதுர தர்ம தேசனய சினசுராதா ராத்திரி நவேட்ட.